தரதரால சீக்கட்டு இல்லை, கட்டகட்டால கவுகிட்டக்குள்ளே பாலிசனுக்கு பாலசனம். பிரதிக்கு உன்ன பி